உள்ளாக்கூட் உள்ளாக்கூட்டே அக்கசிட்டே கொனாலட்டுவா பீட் நாளக்கோயுள்ளுட்டே எங்கள் பிகே அகத்தாத்திலுட்ட உள்ளாக்கூட்டி அக்கசிமான் நைம் Tama ni kalunit sa bigyan ng tapong.